0: ஹாய் கிளட்கா,
1: ஆயே ஆயே, தர்வாஜே பே க்யூ கடே ஹே, அந்தர் ஆயே. யே கர் ஹே முஸ்குராஹட் கா, யஹா பஸ்தி ஹே குஷியா. யே ஹே புனேரி ஆவாஸ் 107.8. குஷ் ரஹோ, குஷியா பாண்டோ.